நான் உங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நல்ல ஒருத்தர் உங்க கூட அமைஞ்சா அதுவே எனக்கு சந்தோஷம்.

இருக்கும் போது ஆரம்பிக்கிற கண்ணி சாகர வரைக்கும் பெண்களுக்கு நிக்கிறதில்லை. நான் மட்டும் என்ன விதைவிலக்கா? நான் இங்க வந்தது என்ன மாத்திக்க இல்ல, உங்களை என்ன மறக்க சொல்றது. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க யாரோ நாயா. வீடு கட்டி முடிஞ்சதுக்கு பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்.

நாய்க்கையில தேங்காய் மட்டும் மாதிரி உன் அன்பு எனக்கு கிடைச்சது. உருட்டி விளையாடித்தேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, எல்லாத்தையும் விட்டுற போனோம். என் மனசுக்கு ஒரு அடைக்கல வேணும், நான் அழகத்துக்கு மணி வேணும், ரூபத்தை எனக்கு ஒரு அம்மா வேணும்.

0: ஹலோ,
1: என்னங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன தேடி தேடி கலச்சு போயிட்டீங்களா?
0: நான் உங்களை தேடினா இல்லையா?
1: எனக்கு தெரியும் நீங்க தேடினீங்க. மறுபடியும் சொல்றேன், நான் கிடைக்க மாட்டேன். இன்னைக்கு நான் வேற இடத்துல இருந்து பேசுறேன்.
0: ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல ஒரே கேம்பஸ்க்குள்ள இவ்வளவு பக்கத்து பக்கத்து இருக்கோம், அப்படி இருந்தும் ஏன் விலகியே இருக்கீங்க?
1: அழகுலயும் சரி அந்தஸ்துலயும் சரி நீங்க நிலா மாதிரிங்க. உங்களை தூரத்துல தான் பார்க்க முடியும், பக்கத்துல வரணும்னு நினைக்க கூடாது. அது நடக்காது.
0: ஏன் அப்படி நினைக்கிறீங்க?

0: சொல்லுங்க, உங்க மனசுல என்ன இருக்கு?
1: நீங்க தான் இருக்கீங்க.
0: வைத்தியக்காரத்தனமா யோசிக்காதீங்க. எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த விவாகரத்தை ஆயிடுச்சு.
0: தெரிஞ்சும் எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு தெரியும்.
1: உங்க பழைய வாழ்க்கையை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். ஒரு பொண்ணுகிட்ட கடந்த கால வாழ்க்கை பத்தி கேக்குறவன் நல்ல ஆம்பளையா இருக்க மாட்டான், நல்ல காதலாம் இருக்க மாட்டான், நல்ல கணவனும் இருக்க மாட்டான். நான் இந்த மூணுமா இருக்க ஆசைப்படுறேன்.
0: நடைமுறை வாழ்க்கை யோசிச்சு பாருங்க பிளீஸ், கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. சரியா வராது, சரியா வரவே வராது. என்ன விட்டுருங்க பிளீஸ்.
2: ஹலோ ஹலோ, நான் சொல்றதை கேளுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் இது பாருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க பிளீஸ். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கேளுங்க பிளீஸ். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே பிராக்டிக்கலா யோசிச்சு பாக்குறேன். உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லுங்க.
0: இப்பதான் என்னமோ சினிமா ஹீரோ மாதிரி உங்க பழைய வாழ்க்கையில தெரிய வேண்டாம் சொல்லுங்க.

ஹலோ, நீங்க தானே கேட்க சொன்னீங்க? அதான் கேட்டேன். தப்பா? இந்த பொம்பளைகளை இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க.

freaking dead.

என்னுடைய எதிர்கால கணவர் ஒரு நல்ல நண்பனா இருக்கணும்னு விரும்பினேன். எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெண்டு பேரு. நீ ஏற்கனவே வேற ஒரு பெண்ண விரும்புற. அருண் கூட என்ன ரொம்ப நேசிக்கிறான். சோ நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற கார்த்திக்? என்ன பேசாம இருக்க? உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லு. உன் முடிவை நான் ரொம்ப மதிக்கிறேன்.

0: நோ நோ, ஹீஸ் த ரைட் சாய்ஸ். அருண் ரொம்ப நல்ல பையன். கங்க்ராட்ஸ் திவ்யா.
1: தேங்க்ஸ். ஓகே, சி யூ கார்த்திக்.

நானா இல்ல, நான் அவரா மாறிட்டேன். அவரை பத்தியே யோசிக்கிறேன். என் காதல கணேஷ்க்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அவரோட பேசணும், அவரோட பழகணும். என் காதல பத்தி சொல்லணும்னு மனசுல எவ்வளவோ ஆசையா இருக்கு. ஆனா அவர் எதிரில் வரும்போது எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது. ஊமையாவே ஆயிடுறேன்.

0: அறிவு இருக்கா?
1: ஆமா, அறிவு இல்லாமதா திரி போட்டு விளக்கேத்தி நீங்க நல்லா இருக்கணும்னு நந்தி பகவான் வேண்டிட்டு இருந்தேன்.
0: அதுக்காக பிரசாதத்தை தட்டி விடுறதா?
1: குருக்கள் கொடுத்தா அது பிரசாதம், ஒரு ஆம்ல ஒரு பொண்ணுக்கு தந்த அதுக்கு அர்த்தமே வேற.
0: நீ நினைக்கிற மாதிரி தப்பா மனசுல எதுவும் இல்ல.
1: உங்க மனசுல வேணா எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு பூரா நீங்க மட்டும்தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் அக்ரஹாரமும் கோயில் மட்டும்தான். இப்ப கண்ணு மூடுனா மனசுலயோ, கண்ணு திறந்தா எதிரியோ உங்க முகம் மட்டும்தான் தெரியுது. நெருப்பு பொத்தி வச்சாப்ல நெஞ்சில உங்க நெருப்பு எத்தனை நாளைக்கு பொத்தி வைக்க முடியும்? அதை வைக்கத்து விட்டு மொத்தம் கொட்டிட்டேன். நான் பாவாடை தவணிதான், எனக்கு மத்த மாதிரி மாடனை பொண்ணுக்கு மெனுக்கு தெரியாது. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது உங்க மௌனம்தான். அதுக்காக என் விஷயத்துல பேசாம மௌனம் இருந்துடாதீங்கோ. நீங்க எனக்கு கிடை பெண்ணு தெரிஞ்சா எத்தனை வருஷம் வேணாலும் காத்து

நல்ல வாசம் உன் வேஷம் தான் கலைஞ்சிருச்சு. உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கணும்னு ஆசைப்பட்டேனே. உனக்கு வலிச்சா ஊருக்கே வலிக்கணும்னு இப்படி காசுக்கு நடிச்சு என் மனசை கிழிச்சிட்டேன். நீ ஆயிரத்தட்ட கேட்டேன் கிடைக்கலன்னு பாருங்க. உன்னை மட்டும் தானே கேட்டேன். அது கூட மூணு மனசா கொடுக்க முடியாது உனக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நேரம் 9:16

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நேரம் 11:57 பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தென்றல் என தொடங்கும் வார்த்தையில் பாடல்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக்கொண்டு, பண்பலையில் இணைந்து கேட்கும் உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இது வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. இப்போது நேரம் 12:02:32. நிகழ்ச்சியில் இன்று முதல் பாடலாக கேட்டிருக்காங்க சகோதரி. அந்த நாட்கள் படத்திலிருந்து தென்றலது உன்னிடத்தில் இந்த பாடல் வரியில் கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து இதோ உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருக்கிறது. இதோ அந்த பாடல் முதல் பாடலாக.

அனைவரது மனதையும் தென்றலாய் காதலை இன்று எடுத்து சென்றது. அருமையான பாடல் இது, காதல் தத்துவ பாடல், அவ்வளவு அழகான பாடல். இந்த பாடலை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன், மிக சிறப்பான பாடல். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த ஏழு நாட்கள் படத்திலிருந்து ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பில் அந்த அருமையான பாடலை கேட்டு ரசித்தார். வாட்ஸ்அப்பில் யாரும் இணையவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்த பாடல், இரண்டாவது பாடல், ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் தான் விரும்பி கேட்டிருக்கார். தென்றல் என்ற தலைப்பில் எனது விருப்பத்தில் ஒரு இனிய பாடல், நமது சபரி வானொலி சொந்தங்களுக்காக, தென்னை மரத்தில் தென்றல் அடிக்குது நந்தவன குயிலே, அற்புதமான பாடல் கேட்டிருக்காரு. என்றென்றும் அன்புடன் தென்காசி மாவட்டம் ஆவுடையனோர் மணி ஆஸ்கர் டெய்லர், வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் சொல்லியிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:08. இதோ உங்கள் விருப்ப பாடல், தென்னை மரத்தில் தென்றல் அடிக்குது. அந்த பாடலை அனைவரும் கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் இடைக்கால பாடல்களில் காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் இந்த பாடல். மறக்க முடியாத பாடல், என் நினைவுகளை பழைய நினைவுக்கு கொண்டு சென்ற பாடல். அற்புதம். லட்சுமி என்ற திரைப்படத்தில் இளையராஜா இசையில் கங்கை அமரன் அவர்கள் கைவண்ணத்தில் இந்த பாடல் அழகாக எழுதியிருப்பார். ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் யாரும் இணையவில்லை, ஏன் எல்லாம் இன்று சண்டே லீவு தானே, எல்லாரும் உறங்க சென்று விட்டார்களா பகலிலே, தெரியவில்லை ஏனென்று. ஒலித்த பாடல் ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் விருப்பத்தில்தான் ஆவுடையனூர் அங்கிருந்து கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் சகோ. சென்னை அகிலா ஸ்ரீதர் சகோதரி பாடலை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி சகோன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சகோதரி, அருமையான பாடல் பதிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஒலித்த பாடலுக்கு மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பயணம் என்ற படத்திலிருந்து தென்றலுக்கு என்றும் வயது 16 என்று அந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்ஜே விஜி சகோதரி, விஜய் சகோதரி இணைஞ்சிருந்தால் நீங்கள் ஒரு பதிவு கொடுங்க. உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. இதோ உங்கள் விருப்ப பாடல் சகோதரி.

ஒலித்த பாடல் ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. பயணம் என்ற படத்தில் இருந்து தென்றலுக்கு என்றும் வயது 16 என்றோ அந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பதிவு கொடுத்துருக்காங்க. ஓ போச்சா, தென்றலுக்கு பாடல் அழகான இளமை குரலில் எஸ்பிபி தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. செல்வி சகோதரி இணைஞ்சி விஜி அண்ணி தூங்கியாச்சு அழகான பாடல், இரவு அங்கே வந்து 1:55 ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன், 2 தொடுன்னு நினைக்கிறேன், அதனால் உறங்கி கொண்டிருப்பார்கள், பரவாயில்லை. இருந்தாலும் அவர் விருப்பத்தில் நம் பாடல் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற படத்தில் தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் அந்த பாடலை கேட்டிருக்காங்க. பாடல் ஒலிக்கு நேரம் 12:17. இது உங்கள் விருப்ப பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. ஒலித்த பாடல் மதுரையை மேட்ட சுந்தரபாண்டியன் என்ற படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து சென்றது. மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணிஜிராம் கே ஜே ஜேசுதாஸ் அழகான குரலில் பாடினாங்க. இரண்டு பேரும் சூப்பரான பாடல். பாடல் புலமைப்பித்தன் அவர்களின் கற்பனை வரியில் அந்த பாடல் ஒலித்து சென்றது. அருமையான பாடல். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் கோவை காயத்ரி சகோதரி தான். அடுத்த பாடல் படம் நேற்று இன்று நாளை பாடல் பாடும்போது நான் தென்றல் காற்று. இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் தேன்மொழி முருகன் சோலையூர்லேருந்து கேட்டிருக்கீங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. நேரம் 12:22. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பாடல் பதிவிட்டிருக்கீங்க ஆனால் உங்கள் விருப்ப பாடலை நீங்களே கேட்கவில்லை என்றால் மற்ற நேயர்கள் எப்படி கேட்பாங்க? அதனால் தயவுசெய்து பாடல் பதிவிட்ட அன்பு உள்ளம் ஒரு பதிவு கொடுங்க, கேட்டு உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிங்க. அதுதான் வந்து சிறப்பாகும். பாடல் போட்டு நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நான் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத சுவற்றில் அடித்த பந்து போல் இப்போ நானே பாட்டு கொடுத்துட்டு நானே கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் பாடல் பதிவிட்டிருக்கீங்க, உங்கள் விருப்ப பாடலை நீங்களே கேளுங்க. கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு சந்தோஷம் தானே எனக்கு. அதனால் கண்டிப்பாக கேளுங்கள் சார். அனைத்து அன்பு உள்ளங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் பாடல் வருகிறது.

ஒலித்த அந்த அழகான பாடல் தேனினும் தெவிட்டாத ஒரு அற்புதமான பாடல். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் எஸ்பிபி ஐயா அற்புதமாக பாடியிருப்பார். இந்த பாடலை அனைவரும் கேட்டு ரசித்தோம். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். நேற்று இன்று நாளை படத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். தேன்மொழி முருகன் சகோதரி சோலையூர்லேருந்து கேட்டிருந்தீங்க, மிக்க நன்றிகள். அகில சகோதரி போன பாடலுக்கு மதுரை மேட்ட சுந்தரபாண்டியன் என்ற படத்தை ரசித்து அழகான பாடல், அருமையான பதிவு, இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி எனது விருப்ப பாடலை வழங்கிய மிக்க நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து ஒலித்த பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. எல்லைகள் இல்லா உலகம் இசைமானில் சிறகடித்து பறக்க வைத்த பாடல். நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல் தான் இது. தேன்மொழி சகோதரி தேர்வு பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு கொடுத்துருக்கார். மனம் மாறி கரெக்டாக 12:01 தளத்தில் வந்து இணைந்தார், ஆனால் 12:29 பதிவு போட்டிருக்கார். மிக்க நன்றிகள் சார். பாடும்போது மட்டும் தானா அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பதிவு, எப்போதும் இசையில் மூழ்கிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள் சகோதரி. அதாவது பொதுவாகவே வானொலியில் பயணிக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களும் வந்து இசையை ரசிச்சுங்க. அந்த இளமை பருவத்தில் நான்லாம் 8 படிக்கும்போது அந்த இசை என்றாலே அதாவது அந்த கொண்டை ஸ்பீக்கரில் வந்து ஏதாச்சும் ஒரு விசேஷமான நாட்கள் இருந்துச்சுன்னா அது பாடல் ஒலிபரப்பாக, அப்போ அந்த பாட்டெல்லாம் நின்று கேட்டுட்டுலாம் போயிட்டுருக்கோம். அதனால் இசை வந்து விரும்பியவர்கள் நீண்ட நாட்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்று சொல்லியிருக்காங்க சில கருத்து கணிப்பில். அந்த வகையில் இசை கண்டிப்பாக ரசிக்கத்தான் வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மனிதர் அல்ல. இசையை மட்டுமல்ல பாடல் வரிகளையும் கவனித்தால்தான் சில மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்குறு இருக்கும். அது என்னுடைய கருத்து. நன்றி சகோதரி. தேன்மொழி சகோதரி மன்னிக்கவும், 12:30 தானே சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையவே கிடையாது சகோதரி, அங்கே மேலே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், டைம் 12:00 ஒளிபரப்பாகும்னு நான் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி கேட்டாங்க, யாரோ ஒரு நேயர் வந்து கேட்டாங்க, செல்வி சகோதரின்னு நினைக்கிறேன், எப்போது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து பதிவு கொடுத்தேன் 12:00 அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கே பதிவு கொடுத்துருக்கேன் சகோதரி, நான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்லை. நன்றி. நான் விரும்பிய பாடலை ஓ கேட்கவில்லை, இருந்தாலும் பாடலை வழங்கியதற்கு நன்றி சொல்லியிருக்கீங்க சகோதரி. நான் பதிவு கொடுத்துட்டேன் சகோதரி, ஏற்கனவே 12:00 நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் அப்படின்னு தெளிவாக நான் பதிவு கொடுத்துருந்தா நான் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, இப்போ இனிமேல் வரும் பாடல்களை இணைந்து கேட்டு ரசிக்கலாம் சகோதரி. அடுத்த பதிவு எதுவும் இல்லை, அடுத்த பாடல். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல், தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க. இந்த பாடல் வரியில் விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் செல்வம் செல்வி இவர்கள் விருப்பத்தில்தான் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 12:31:48. இதோ தென்றலிலே மிதந்து எப்படி வருகிறது என்று இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ உங்கள் விருப்ப பாடல் சகோதரி.

தென்றலிலே மிதந்து வந்து தேவ மங்கை வாழ்க என்ன ஒரு அற்புதமான பாடல். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வைர வலி வரியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். இந்த பாடலுக்கு தேவேந்திரன் வந்து இசையமைச்சிருக்காரு. இது போன்ற இசையமைப்பாளர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு திரைத்துறையில் வாய்ப்பு கொடுத்திருந்தால் கண்டிப்பாக பெரிய ஒரு இசை கலைஞராக இருந்திருப்பார், எல்லார் மனதிலும் இடம் பிடித்திருப்பார் தேவேந்திரன் அவர்கள். அவர் ஒரு கொஞ்ச படம்னா அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த பாடலுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த இசை. எஸ்பிபி ஐயா அழகாக பாடியிருக்காங்க. கே எஸ் சித்ராவும் வந்து சூப்பராக இரண்டு பேரும் இணைஞ்சி பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் செல்வம் அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் அருமையான பாடலுக்கு. தேன்மொழி சகோதரி இனிமையான இதமான பாடல் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. நன்றி செல்வி சகோதரி. மதியம் 12 மணிக்கு சகோதரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அதை. ஓகே, அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து பதிவு கொடுத்துருக்காங்க. இனிய பாடல் பதிவு. தேவ மங்கை மயங்க வைத்தாலே அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பம் என்றால், அதாவது 7வது பாடல் காத்திருக்கும் பட்டியலில் வைத்துவிட்டேன். ஏன்னா மோகனரங்கன் ஐயா வந்து நான் நிகழ்ச்சியில் இணைந்த பிறகு எனது பாடலை ஒளிபரப்பவும்னு சொல்லியிருக்காரு. அதனால் 8வது பாடல் ஒளிபரப்பு செய்கிறேன். தேன்மொழி சகோதரி வந்து பதிவிட்டிருக்காங்க. முடிவல்ல ஆரம்பம் இந்த படத்திலிருந்து தென்னங்கிற்றும் தென்றல் காற்றும் கை குலுங்கும் காலமடி இந்த பாடல் வரியில் வந்து விரும்பிய சொந்தங்கள் கும்பகோணம் மனோகரண்ணா, கோவை ராஜேஷ், சகோதரிகள் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்க நேரம் 12:39. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் முடிவெல்லாம் ஆரம்பம் இந்த படத்திலிருந்து ஒலித்து சென்றது அந்த அழகான பாடல். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் தேன்மொழி சகோதரி தான் பதிவு கொடுத்து இந்த பாடலை கேட்டிருந்தாங்க. தென்னங்கிற்றும் தென்றல் காற்றும் கை குலுக்கும் காலமடி அந்த பாடல் வரிகளில் வந்து விரும்பி கேட்ட சொந்தம் கும்பகோணம் மனோகர் அண்ணா கோவை ராஜேஷ் சகோதரிகள் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. செல்வி சகோதரி பதிவு. நன்றி சகோதரரே, அழகான பாடல் கேட்டோம் ரசித்தோம் சொல்லியிருக்கேன், மிக்க நன்றிகள் சகோதரரே. இது நீங்கள் சொன்னது ஆமாம் சகோதரி, நான் தான் போட்ட பதிவு. அதனால் வந்து நான் 12 மணிக்கு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்று தெளிவாக போட்டிருந்தேன். அதனால் வந்து அவங்க 12:30 சொல்லியிருக்காங்க சகோதரி, அது அதனால் நான் போட்ட பதிவு தான் அது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் தென்னங்கிற்றும் தென்றல் காற்றும் பாடல் அருமை சூப்பர் இனிமேன்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். மனதை தொட்ட பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் கேட்க கேட்க இனிமேன்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள் ஐயா. ஜெகதீசன் அவர்கள் வந்து பதிவு கொடுத்துருக்கார் சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்காங்க. பாரதி தனபால் சகோதரி இணைஞ்சிருக்காங்க, அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. அதுக்கடுத்து கைத்தட்டல் ஒரு பதிவு பூங்கொத்து கொடுத்துருக்காங்க பாரதி சகோதரி, நன்றிகள். தேன்மொழி சகோதரி அருமையான பாடல் மலேசியா வாசுதேவன் சுசிலா இவர்கள் குரலில் பாடல் கேட்க அருமை சகோதர சகோதரிகளுக்காக இனிமையான பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் அனைவருக்கும். நிகழ்ச்சியில் இணைந்து பதிவு கொடுத்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல் என்றால், எப்பவுமே பாடல் பதிவிடும்போது நான் ஃபார்வேர்ட் பண்ணால் இங்கே வந்து எனக்கு கரெக்டாக காமிக்கும், அதனால் வந்து இப்போ நான் மேலே போயிட்டு பார்த்தனா லேட் ஆகுது. பாடல் பெயர், பாடலோட வரி, எந்த ஊர், யார் விரும்பி கேட்குறது, இது மட்டும் எனக்கு தெளிவாக கொடுத்தால் போதும். ஆனால் படத்தினுடைய பெயரை கொடுத்த உடனே அது எனக்கு இப்போ நான் மேலே போயிட்டு நான் பார்க்கணும்னா அங்கே லேட் ஆகுது இல்லை, அதனால தான் நிகழ்ச்சி லேட்டாக ஒளிபரப்பாகுது. படத்தின் பெயரையும் பாடல் வரி எங்கேருந்து கேட்குறீங்க, இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் யார் பேர், அவ்வளோதான், இதை மட்டும் கொடுத்தா போதும் எனக்கு. நான் வந்து தெளிவாக பார்வேட் பண்ணும்போது எனக்கு கிளியராக இருக்கும், படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மகேஷ் மாட் நாகர்கோயிலில் இருந்தால் அந்த பாடலை கேட்டிருக்காரு, அதே பாடல் வரியில். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, வருகிறது அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

பாடல் ஒலித்த நேரம் 12:52:36 ஒரு அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருந்தாரு. சகோ, நீங்கள் இனிமேல் பாடல் பதிவிடும்போது பாடல் என்ன படம், என்ன பாடல் நம்ம போடுறோம், படத்தின் பெயர், உங்கள் ஊர், உங்கள் பெயர், இது மட்டும் எனக்கு போட்டால் போதும், எந்த உறவாக இருந்தாலும். அதேமாதிரி இரவின் மடியில் ஈரவிகள் நிகழ்ச்சிக்கு போஸ்ட் போடும்போது ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த ஸ்டிக்கரை தொட்டு ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பதிவிறக்கம், பாடல் பதிவிறக்கம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில உறவுகள் வந்து அது ஏன் அந்த மாதிரி போடுறாங்க, அப்போ என் பாடல் முன்னாடி வரல அப்படின்ற மாதிரி எனக்கு தொலைபேசியில் பேசியிருக்காங்க. அந்த ஃபார்வேர்ட் பண்ணுறது ரிஜிஸ்ட் பண்ணுற மாதிரி அது. இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்ட் பண்ணுறோம், ஒரு ட்ரெயினுக்கு போகிறதுக்காக ரிஜிஸ்ட் பண்ணுறோம், அந்த டைமுக்கு நம்ம அங்கே கரெக்டாக போய் நிற்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டிக்கரை வந்து தொட்டாலே வந்து பாடல் கண்டிப்பாக பதிவிடுகிற ஆள்கள் என்பது தான் பொருள் அதுக்கு. அதனால் வந்து நீங்கள் ஏன்னா 2-3 பாடல் பதிவிடுறாங்கன்றதுனால காத்திருந்து அந்த பாடல் இல்லை அப்படின்னா அது கீழே வந்து மேலே இருக்கிற 4 பாடல் வந்து நம்ம போடுற பாட்டு இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுடைய பாடலை பதிவு செய்கிறதுக்கு தான் அந்த பதிவு ட்ராக் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ராக் பண்ணி என்னுடைய போஸ்ட்டை போடுங்க, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த ட்ராக் பண்ணாமல் நீங்கள் அங்கே வந்து பாடல் பதிவுக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு வாய்த்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி மறுபடியும் போட்டிங்கன்னா நான் அது கீழே இருக்கிற பாட்டை டவுன்லோட் பண்ணிட்டேன்னா மேலே வந்து கரெக்டாக லைன் பிரகாரம் வராது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மோகனரங்கன் ஐயா வந்து பாடல் வந்து கேட்கல, நான் வந்த இணைந்த பிறகு பாடல் ஒளிபரப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பாடல் மிஸ்டேக் ஆன உடனே இங்கே மானிட்டரில் வந்து அந்த லைன் மாறின உடனே கரெக்டாக எடுத்து ப்ளே பண்ண முடியல, மாறிச்சு. அதனால் வந்து அந்த மாதிரிக்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா தொகுப்பாளர் இருக்கிற தொகுப்பாளரும் சொல்கிறேன், நம்ம வானொலி சபரி வானொலியில் பணிபுரிகிற தொகுப்பாளரும், அவங்களுக்கும் சிரமம்தான், எனக்கும் சிரமம்தான், இயக்குனருக்கும் சிரமம்தான். அது கோர்வையாக லைனாக வந்தால் கரெக்டாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் கொடுக்கலாம். இது என்னுடைய தாய்மான வேண்டுகோள் நேயர்களுக்கு, நீங்கள் வந்து கரெக்டாக பதிவிடுங்க, உங்கள் பாடல் வரிசை பிரகாரம் கண்டிப்பாக சரியான நேரத்தில் ஒளிபரப்பாகும். அதனால் படத்தின் பெயரை, பாடல் வரி, இதை வந்து கரெக்டாக நீங்கள் போடுங்க, பேர் வந்து கரெக்டாக போட்டுருங்க. ஒரு வரியில் வந்து ஒரு பாடல் வரியை வந்து ஒரே வரியில் போட்டாக்கா பொதுவாக வந்து நிறைய பாடலை எடுக்கலாம். இருந்தாலும் இந்த பாடல் தான் நேயர் கேட்டிருக்காருன்னு ஒரு மெயின் செட்டில் நம்ம எடுக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. பாரதி சகோதரி சம பாடல், சூப்பர் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு. ஓ, அது ஏற்கனவே படிச்சிட்டேன். அடுத்து தேன்மொழி சகோதரி, தென்றல் வந்து என்னை தொடு இதயத்தை தேடும் பாடல் தேர்வு அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். பாரதி சகோதரி ஆரத்தி எடுக்கிறாங்க மகேஷ் அவர்களுக்கு, மிக்க நன்றிகள். அசத்தல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. தேன்மொழி சகோதரி, மகேஷுக்கு கற்பூர ஆராதனை பிடிக்காது, கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, மிக்க நன்றிகள் அனைவருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். படம் தென்றல் வரும் தெரு, பாடல் தென்றல் வரும் தெரு, அது அந்த பாடல் வரியில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மாறுகிறது, அது கடைசியில் வந்து அந்த பாடல் வந்து தொடர்ச்சியாக வரும். அருமையான பாடலை தேர்வு செய்கிறார் இவர், சிஆர் சந்திரசேகர். நான் ஒரு 4-5 நாள் இவரை பார்த்துருக்கேன், ஒரு வித்தியாசமாக பாடல் எடுப்பார் இவரை. அந்த இசை குவாலிட்டியும் கரெக்டாக வந்துடும் எங்களுக்கு மானிட்டரில் இங்கே செக் பண்ணும்போது. மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம். சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருக்கிறது. தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. பாடல் ஒலித்த நேரம் 1:12. அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட அன்பான உள்ளம், தென்றல் வரும் தெரு படத்திலிருந்து தென்றல் வரும் தெரு அது அந்த பாடல் வரியில் செய்யா சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. மனோ மின்மினி அவர்கள் அழகான குரலில் அந்த பாடலை பாடிய இளையராஜா இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டு பதிவு கொடுத்துருக்காரு செய்யார் சந்திரசேகர் அவர்கள். நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி, மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர் பதிவு கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். பாரதி அவர்கள் பதிவு பூச்செண்டு கொடுத்துருக்கார், பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. அடுத்த பாடல் படம் கேளடி கண்மணி, பாடல் தென்றல் தான் திங்கள் தான். இந்த பாடல் வரியில் பிரகாஷ் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோ, கேட்டு ரசிக்கலாம்.

அழகான பாடலை ரசித்து கேட்டோம் அன்பு உறவுகளே. பாடலை விரும்பி கேட்ட அன்பான உள்ளம், கேளடி கண்மணி படத்திலிருந்து அந்த சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம். பிரகாஷ் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கேட்டிருந்தாரு, மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. எனது விருப்ப பாடல் வழங்கிய ஆஞ்சே பிரியா வீரமணி அவர்களுக்கு மற்றும் சபரி இணையதள வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காரு பிரகாஷ் அவர்கள். மிக்க நன்றிகள், ஒரு அருமையான மெலோடி பாடல். அடுத்த நிகழ்ச்சியில் வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் கனவுகள் கற்பனைகள். இந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு, கனவுகள் கற்பனைகள். இதெல்லாம் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறாருன்னே தெரியல. உங்களை நினைக்கும் போது கூட ஒரு சிலது கற்பனை பண்ண வேண்டியதுதான் சரி இருக்கிறது. ஏன்னா ஒரு பூ போன்ற மனது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஆனால் எந்த விஷயத்தை எதை கேட்டாலும் எதை பேசினாலும், அதாவது பண்பாக பாசமாக நிதானமாக நிறுத்தி அழகாக அழகான வார்த்தை, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு இப்படியும் ஒரு மனிதரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. உங்கள் நல்ல மனசுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய டைம் உங்ககிட்ட நான் கால் பண்ணி பேசியிருக்கேன், ஒரு நாள் கூட ஒரு சின்ன அந்த முடியாதுன்ற வார்த்தை, கோபமான வார்த்தை, சொற்களில் வந்து வார்த்தைகள் மாறி வர்றது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாமல் தெள்ள தெளிவாக எதையுமே வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கிறதுனால, அதனால் உங்களை பற்றி நான் ரொம்ப கற்பனை பண்ணுவேன். இந்த பாடல் படத்தினுடைய பெயர் வந்ததுனால இதை சொல்ல வேண்டிய சூழல், அதனால் அதை சொல்கிறேன் சார். அந்த படத்திலிருந்து தென்றல் ஒரு தாளம் சொன்னது என்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் கீதநேசன் அவர்கள். இந்த தென்றல் சபரி வானொலிக்கு எப்படி தாளம் போடுகிறது என்று கேட்டு ரசிக்கலாம். இது உங்கள் விருப்ப பாடல் வருகிறது ஐயா. பாடல் ஒலிக்க நேரம் 1:09:28.

ஒலித்த பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. கனவுகள் கற்பனைகள் என்ற படத்திலிருந்து தென்றல் ஒரு தாளம் சொன்னது என்ற பாடல் வரியில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள் சார். பாடலை கேட்ட அன்பு உள்ளம் தூங்கிவிட்டாரா இல்லை வெளியே எங்கே பயணம் செய்து விட்டாரா என்று தெரியவில்லை. நிகழ்ச்சியில் இணையில தேன்மொழி சகோதரி அருமையான பாடல், அரிதான பாடல். இந்த பாடலை கேட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. சிறப்பான பாடலை தேர்வு செய்த இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. விடைபெறும்போது பாடும்போது நான் தென்றல் காற்று பாடல் ஒலிபரப்புன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் விருப்பப்படி பாடல் ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சி நிறைவில் அந்த பாடல் ஒலிபரப்பு செய்கிறேன். இணைந்திருங்கள் சகோதரி. இதுவரை என்னுடன் பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பண்பலையில் கேட்டு ரசித்த அன்பான உறவுகளுக்கும் நன்றிகள். இன்று இரவு 10 மணிக்கு நேயர்கள் வந்து நான் போஸ்ட்டு போடும்போது அதை வந்து தொட்டு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி அந்த போஸ்டரோடு நீங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி அது கீழே நீங்கள் பாடல் பதிவிறக்கம் செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அதை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அந்த போஸ்டர் தொட்டாலே நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் பாடல் கேட்க ரெடியாக இருக்கிறேன்னு அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு. அதனால் வந்து நீங்கள் போஸ்டர் தொடாமல் வெறுமனே போட்டு எடிட் பண்ணால் அந்த பாடல் வந்து கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்ய மாட்டேன். ஏன்னா பாடல் மாறி போகுது. மாறின உடனே இங்கே வந்து வரிசைப்படி ஒலிபரப்பு செய்ய இயலவில்லை. அதனால் வந்து நீங்கள் போஸ்ட்டை தொட்டு போடுங்க எப்போவுமே. அது உங்களுக்கும் நல்லது. எப்போவுமே அந்த வழி பிரகாரம் நம்ம போனோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தடமே இல்லாமல் தடம் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். எங்கேயோ ஒரு பாதையில் வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். தெரிஞ்சவங்க கரெக்டாக போவாங்க, தெரியாதவங்க எங்கே வேணாலும் போகலான்ற மாதிரி இருக்குது அந்த பதிவு. அதனால் போஸ்ட்டை தொடுங்க, தொட்டு அதை போட்டிங்கன்னா எனக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அதை பதிவிறக்கம் செய்வதற்கு வசதி எனக்கு. அதனால் இதுவரை பதிவு கொடுத்து உற்சாகப்படுத்தி அனைத்து அன்பு உள்ளங்கள் இணைந்து பாடலை கேட்டு ரசித்தீர்கள். நேர்களோட பாடலை மிக்க நன்றிகள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. இன்று 10 மணிக்கு அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: நாங்களும் வந்தாச்சு, நடக்கட்டும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வழங்கி கொண்டிருக்கிறது பாடல்களை. இன்று இரவு 10 மணிக்கு இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் பாடல் வந்து உங்கள் விருப்ப பாடல். நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்த பாடல் ஒன்று இருக்கும், அந்த பாடலை பதிவிட வேண்டும். திருமணம் முதன் முதலில் திருமணம் ஆகி படம் பார்த்து அந்த நினைவுகள் மறக்காத ஒரு பாடல் எதுனா இருக்கும். அதே மாதிரி காதலிக்கும் போது மறக்க முடியாத பாடலும் இருக்கும். உங்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு பாடல் வந்து மனதுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக, அந்த பாடல்களை தான் இன்று பதிவிட வேண்டும். அன்பு உறவுகளே, நீங்கள் அந்த பாடல் எந்தெந்த பாடல் உங்கள் மனதை தொட்டு செல்கிறது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். அந்த பாடல் எதுவாக இருக்கும் என்று அனைத்து நேயர்களும் ஆவலாக காத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நேரம் 8:36 சிறப்பான இசைத்தரத்தில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்கள் அன்பு உறவுகள்.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனி இங்கு சர்வர் பிரச்சனை வருகிறது, அதனால் நிகழ்ச்சி கனெக்ட் ஆகும்.

அன்பு உறவுகளே, நான் பேசுவது கேட்கிறதா? இங்கே சர்வர் பிரச்சனை, அதனால் வந்து கனெக்ட் ஆகலை, விட்டு விட்டு வருது. பதிவிடுங்க, உங்களுக்கு தெளிவாக நான் பேசுவது கேட்கிறதா என்பதை பதிவிடுங்க, ஏன்னா கட் ஆகுது.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு ஏதோ அன்று நடந்தது போல் இன்றும் சர்வர் பிரச்சனை வந்துவிட்டது. நேயர்கள்லாம் வந்து உற்சாகமாக பாடலை கேட்பதற்கு அவரவர் மனதில் இருக்கும் ஒரு பொக்கிசமான பாடல்களை பதிவிட்டு காத்து. உறவுகளே, நான் பேசுவது கேட்கிறதா? இங்கே மானிட்டரில் வந்து கட் ஆகுது. தெளிவாக இருந்தால் மட்டும் கட் ஆகிட்டு வந்தால் நிகழ்ச்சி கொடுக்க முடியாது அன்பு உறவுகளே. ஏன்னா ஒரு ஒளிபரப்பு வந்து தெளிவாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் வந்து கட் ஆகாமல் வந்தால் தான் உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது நிகழ்ச்சியில் கட் ஆகிட்டு தான் வருது. இடையில் என்ன செய்கிறதுன்னு புரியலை உறவுகளே, நீங்கள் தான் சொல்லணும். இல்லை இந்த நிகழ்ச்சி வந்து நாளை வைத்து கொள்ளலாமா என்னவென்று சொல்லுங்கள். சரியாக வந்தால் நான் கண்டிப்பாக ஒளிபரப்பு செய்வேன். இப்போது முதல் பாடலை நான் ஒளிபரப்பு செய்கிறேன். அது தெளிவாக வருகிறதா என்று மட்டும் எனக்கு பதிவு கொடுங்க. முதல் பாடல் கேட்டிருக்கும் அன்பான உறவு, நான் பதிவு அப்புறம் படிக்கிறேன். நேர்கள் பதிவு அப்புறம் படிக்கிறேன். ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படத்திலிருந்து விழாமலே இருக்க முடியுமா? மோகனரங்கன், பத்மாவதி, சந்தோஷபுரம், சென்னையிலேருந்து தான் கேட்டிருக்காரு. அந்த பாடல் நான் வந்து ஒளிபரப்பு செய்கிறேன். இப்போது உங்களுக்கு தெளிவாக கேட்குதான்னு மட்டும் பாருங்கள். நான் அதுக்கப்புறம் விளக்கமாக பேசுகிறேன் உறவுகளே. இதோ அந்த பாடல் வருகிறது. நேரம் 10:15:23 வினாடிகள். இதோ அந்த பாடல்

தலைப்பு கொடுத்தேன். நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருமே இணைஞ்சி நீங்கள் பதிவிட்ட பாடலை கண்டிப்பாக கேளுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் நிகழ்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உறங்க செல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் பேசி தான் கொடுக்க வேண்டிய சூழல் என்று வேறு வழி இல்லை. ஏன்னா பாடல் அப்படியே தொடர்ந்து நான் கொடுத்துட்டு போனேன்னா அந்த பாடலுக்கான சிறப்பம்சம் வந்து எதுவும் தெரியாமல் போயிடும், உங்களுடைய ரசனைகள் வந்து எதுவும் தெரியாமல் போகும். இப்போது ஒலித்த பாடல் மோகனரங்கன் ஐயா வந்து கேட்டிருந்தார், அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் சொன்னால் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் இணைஞ்சி பாடல் பதிவிட்டுருக்கீங்க உங்கள் விருப்பமாக. அந்த உங்கள் விருப்ப பாடல்களை யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்க மனசில், எந்தெந்த பாடல் இருந்தது அப்படின்னு தெளிவாக வந்து நான் புரிஞ்சுக்கினேன். இன்றைக்கி யார் யார் என்னென்ன, அதாவது அந்த ஒரு என்ன டேஸ்ட்டில் இருப்பாங்க, அந்த பாடலோட ரசனை எப்படி இருக்கும் அவங்க மனதுக்குள்ளோ அப்படின்னு இந்த பாடல் கேட்கும்போது அவங்களுடைய எண்ணங்களை வந்து நம்மளால் கணக்கிட முடியும். அதனால் அன்புவர்கள் அனைவரும் இணைந்திருங்க. எல்லாரோட பாடலும் நான் கண்டிப்பாக ஒலிபரப்பு செய்கிறேன். பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. அதனால் கொஞ்சம் இணைய பிரச்சனையினால் என்னால் கரெக்டாக இப்போ கேட்குதா உறவுகளே, அன்பு உறவுகளை கேட்குதா?

0: பிரிஞ்சி தவிச்சு வாடுறே.
1: அன்பு உறவுகளே, பாடல் கரெக்டாக வந்ததா என்னன்னு தெரியல, எனக்கு கட் ஆகாமல் தெளிவாக தான் போச்சு. இந்த பாடல் ஆரம்பத்தில் பேசும்போது மட்டும் கட் ஆகிடுச்சி, இப்படியே கட் ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வாட்ஸ்அப் தளத்தில் போயிட்டு படிக்கிறேன். நான் எல்லா பதிவும் படிக்கும்போதும் கட் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஒரு பதிவு மட்டும் எனக்கு கொடுங்க. இதற்கு முன்பு ஒலித்த பாடல் மோகனரங்கன் ஐயா விருப்பத்தில் தான் ஒரு அழகான பாடல். ஏன்னா இந்த பாடல் வந்து மோகனரங்கன் ஐயாவுக்கு வயது கிட்டத்தட்ட 60-61 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பாடல்கள் வந்து இருந்தது, அந்த பாடல்லாம் அவர் மனசில் இடம் பிடிக்காமல் இந்த பாடல் விழாமலே இருக்க முடியுமான்ற பாடல் எதற்காக அவருக்கு அந்த பாடல் கவர்ந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நல்ல பாடல் தான். ஆனால் ஐயா வயதுக்கு இந்த பாடல் வந்து ரசிக்கிறாருன்னும் போது உண்மையிலேயே அவர் பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா காதல் என்பது எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அது தவறாக மட்டும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்லாம் வந்து இந்த வயதில் இவர் கேட்குறாருன்னும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிஜமாகவே. ஏன்னா இது போன்ற பாடல்கள் இந்த வயதில் கேட்பது அவர் என்றும் இளமையாக இருப்பதற்கு அர்த்தமாகும். நன்றிகளையா, ஒரு அருமையான பாடல். பழைய பாடல் உங்கள் மனதில் இல்லாமல் இந்த புதிய பாடல் உங்கள் மனதில் குடிகொண்டிருப்பது மிக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றிகள் ஐயா. நிகழ்ச்சியில் பதிவு கொடுத்துருக்காங்க, ஏன்னா அந்த பதிவுலாம் நம்மளால் இங்கே இணையம் பிரச்சனை வந்ததுனால என்னால் படிக்க முடியாமல் போச்சு. இப்போ நான் படிக்கிற அந்த பதிவுலாம் வந்து ஆர்ஜே விஜய் சகோதரி பூங்கொத்து கொடுத்து இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. சகோதரி மதியம் வந்து தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டைம் வந்து அங்கே 2 மணி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நடுராத்திரி என்பதால் அங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருப்பீங்க. அதனால் உங்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்தேன், நீங்கள் கேட்கவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, நன்றி. பாரதி சகோதரி இணைஞ்சிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, நன்றிகள் சகோதரி. தீபா சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்து ஐயான்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள் தீபா சகோதரி. வந்து ஆமையா, எங்களுக்கு எதுவும் கேட்கவில்லை, விட்டு விட்டு தான் வருகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ வணக்கம், நிகழ்ச்சியில் நானும் இணைந்தே உள்ளேன் ஐயா, ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். சுப்பிரமணியன் சகோ வந்து இன்று புதுசாக இருந்தாரா இல்லை ஏற்கனவே தளத்தில் இருந்தாரா என்று எனக்கு தெரியவில்லை, இன்று தான் என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்களை அன்போடு சபரி இணையதள வானொலி வரவேற்கலாம். தேன்மொழி சகோதரி பேசியது தெளிவாக கேட்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். மோகனரங்கன் ஐயா நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள், விட்டு விட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆர்ஜே விஜய் சகோதரி வருகிறது, தேன்மொழி சகோதரி பாடல் தெளிவாக வருகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. சபரி இணையதள வானொலியில் ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்காரு, நன்றி. மோகனரங்கன் அது அன்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, அன்பான இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு, உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். ஆர்ஜே விஜய் சகோதரி ஆஹா அருமையான பாடல், விழாமலே இருக்க முடியுமா, பாடல் மிக மிக இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கர் சிவராமன் ஐயா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், பாரதி சகோதரி சிறப்பான பாடல் அருமை, சவுண்டு ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. பாரதி சகோதரி இப்போ தான் சொன்னேன் ஓகேன்னு, அதவங்களே கட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய பிரச்சனை வருது சகோதரி, நான் என்ன பண்ண முடியும், நாங்கள் காலையிலேருந்து 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், 11:30 மணி வரைக்கும் நான்

கொடுத்துட்டு தான் இந்த லைவாக பாடல். ஏன்னா சர்வர் பாடலில் கொஞ்சம் நல்லா இருக்காது ஒரு சில பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டியாக எடுத்து கொடுக்கலான்னு நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி லீவுன்றதுனால. அப்போல்லாம் கட் ஆகவே இல்லை, இப்போ கூட 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கொடுத்தேன், அதுவும் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. சிங்கர் சிவராமன் ஐயா என் பாடல் வழங்கியதற்கு மிக்க நன்றிகள். சிங்கர் சிவராமன் நாகராஜன் சொல்லியிருக்காரு, எஸ்பிபி ஐயா காட்சி படம் கொடுத்துருக்காரு, நன்றி. காண மயில் மயிலை கொடுத்துருக்காரு சிங்கர் சிவராமன் ஐயா, நன்றிகள். அந்த பாடல் 2வது பாடல் ஒலித்த பாடல், சென்னை அட்டகாசமான இரவு வணக்கம். சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் திரைப்படம் பவளக்குடி என்ற படத்தில் இருந்தால் காண மயிலே உன்னை நான் பிரிந்து தவிக்கிறேன் தவித்து வாழ்கிறேன் என்ற பாடல் வரியில் தான் கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள், நன்றிகள் சார். இந்த பாடல் வந்து உங்கள் மனதில் இடம் பிடித்த பாடல் என்றால் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த பாடல் வரி வந்து அவ்வளவு சிறப்பான வரிகள், ஒவ்வொரு வரியும் எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல். பொதுவாகவே இன்று நேயர்கள் உள்ளத்தில் பதிந்திருக்கும் பாடல்கள் மறையாத, காலத்தால் அழியாத காவிய பாடல், மறையாத பாடல் அவரவர் மனதிற்கு. அந்த வரிசையில் இந்த பாடலும் வந்து எல்லா பாடலுமே எனக்கும் பிடிச்சிருக்கோம். நேயர்கள் பதிவிட்ட பாடல் பொதுவாகவே எல்லா பாடலும் எனக்கு பிடிச்ச பாடல் தான். அதில் எந்த பாடல் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறதுக்காகலாம் சொல்ல முடியாது என்னால், ஏன்னா அது அவங்கவுங்க மனதில் உள்ள டேஸ்ட்டு. இப்போ எனக்கு ஒரு பாடல் இருக்குது, அது யாரும் கேட்கல, எந்த நேரம் கேட்கல, என் மனதில் வந்து ஒரு பாடல் இருக்குது, அதை 1 கோடி முறை கேட்டிருப்பேன் நான். அந்த பாடலை ஒரு உதாரணத்துக்கு 1 கோடி முறை கேட்டிருப்பேன். ரொம்ப அதிகமாக கேட்குற பாடல் அது, நான் எப்போவுமே தினமும் 4 முறை 5 முறை கேட்பாத அந்த பாடல் இருக்குது. நான் கடைசியாக ஒளிபரப்பு செய்கிறேன் அந்த பாடலை. மிக்க நன்றிகள் நாகராஜன் ஐயா, சென்னை சிங்கர் சிவராமன் ஐயா, நன்றிகள். அருமையான பாடல். ஆர்ஜே விஜய் சகோதரி, கட்டாகவில்லை அழகாக வருகிறதுன்னு நீங்கள் ஒருத்தர் தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்தாங்கன்னா நிகழ்ச்சி சரியாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க சகோதரி, தேன்மொழி சகோதரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன், இணைஞ்ச நேயர்கள் வந்து கண்டிப்பாக பதிவு கொடுத்துருக்கலாம், ஆனால் நீங்கள் மட்டும் தெளிவாக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி, கட்டாகவில்லை அழகாக வருகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் இணைந்து பதிவு கொடுத்து வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், 3வது பாடல் யாருடைய பாடல் என்றால் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில்தான். இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் மங்கை ஒரு கங்கை, பாடல் நீராடி வா தென்றலே காலை தென்றலில் எத்தனை சந்தங்கள். அந்த பாடல் எனக்கும் மிக மிக பிடித்த பாடல், ஒரு அருமையான பாடல். செய்யார் சந்திரசேகர் அவர் விருப்பத்தில் அந்த அழகான பாடலை, அவர் மனதை விட்டு நீங்காத பாடலை கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி, தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 10:36. இதோ அந்த பாடல் வருகிறது, அனைவரும் கேட்டு ரசிக்கலாம்.

பாடலின் நடுவே இணையம் துண்டிக்கப்படுகிறது, என்ன செய்வதுன்னு தெரியல. நிகழ்ச்சி இன்று சரியாக எல்லா பாடலும் ஒளிபரப்பாகுமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஒலித்த பாடல் மிக மிக அழகான பாடல், எனக்கு பிடித்த பாடல் கூட. மங்கை ஒரு கங்கை என்ற படத்திலிருந்து நீராடி வா தென்றலை, காலை தென்றலில் எத்தனை சந்தங்கள். இந்த பாடல் அருமையான பாடல், அற்புதமான வரிகள். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது. பாடல் ஒலித்த நேரம் 10:42:33. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஏன்னா கட் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து நான் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் கட் ஆகிடுச்சின்னா எனக்கு இங்கே வாட்ஸ்அப் பார்க்கும்போது எனக்கு தெரியாது. அதனால் யார கேட்டுக்கின்னு இருக்கிற நேயர்கள் வந்து கண்டிப்பாக பதிவு கொடுங்க. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்கும் அன்பான உறவுகள் பதிவை பார்க்கலாம். ஊரப்பாக்கம் பார்த்திபன் அவர்கள்

பாடல் வருகிறது சொல்லியிருக்காரு. செய்யார் சந்திரசேகர் அவர்கள் பதிவு. நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி செய்யார் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதி சகோதரி பாட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி அழகான பாடல், காலை தென்றலில் எத்தனை சந்தங்கள், இந்த பாடல் அட்டகாசம் கேட்ட உள்ளத்திற்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, நான் சின்ன வயசில் தலைவர் பாடல் என்றாலே அடிக்கடி அந்த பாடலை கம்பீரமாக பாடிக்கொண்டிருப்பேன், இந்த பாடல் மிகவும் என் மனம் கவர்ந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சகோதரி, நன்றிகள். உங்கள் விருப்ப பாடல் வரும், ஏன்னா அந்த பாடல்லாம் வந்து ஒரு காலத்தில் கிராமப்புறங்களில், அதாவது அப்போல்லாம் அந்த கிராமத்தில் இந்த சர்க்கஸ் மாதிரி வைப்பாங்க, நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் போயிட்டு, சர்க்கஸ்னால் அந்த இடத்துல போயிட்டு இந்த பாடலெலாம் ஒளிபரப்பாகும். அதே மாதிரி அதுக்கு பெயரே வந்து ரெக்கார்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கார்டுனால் அந்த காலத்தில் வந்து இசைத்தட்டு இருந்தது இல்லையா, அதை ரெக்கார்டுன்னு சொல்லி ரெக்கார்ட் போன் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க அதை. அப்போது அந்த காட்சிகள்லாம் அங்கே பார்க்கும்போது இந்த பாடலெலாம் ஒளிபரப்பாகும். சகோதரி சொன்ன பாடல் என்ன பாடல்னாக்கா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா. அந்த பாடல் அடிக்கடிக்கு, அதாவது ரொம்ப நிறைய கேட்டிருக்கேன் இந்த பாடலை. அந்த வகையில் சகோதரி வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, அவர் பாடல் தான் அடுத்த பாடல். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் என்னன்னன் படத்தில் பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் என்று சொல்லியிருக்காங்க. சோலைச்சேரி தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பத்தில் தான், ஏன்னா நான் பார்வேட் பண்ணும்போது ஓகேன்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எல்லா நேரம் சொல்லிட்டு வராங்க, அதுபோல் அது மாதிரி எப்போவுமே எல்லா நேயர்களுமே வந்து நான் பாடல் பார்வேட் பண்ணும்போது நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா மன நிறைவோடு அந்த பாடலை ஒளிபரப்பு செய்வேன். சகோதரி நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது, அந்த பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா எங்கே ஓடுறாங்கன்னு பார்க்கலாம், சகோதரி விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம் அந்த அழகான பாடலை. எனது விருப்ப பாடல் ஒன்று இருக்கிறது, அது எப்போது வழங்க நேயர்கள் யாராச்சும் வழி விட்டிங்கன்னா அந்த பாடல் நான் ஒளிபரப்பு பண்ணிவிடுவேன் சென்ட்ரலில். சகோதரி கேட்ட பாடல் இப்போது வருகிறது, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

சபரி வானொலி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருக்கும் இரவின் மடியில் ஈரவழிகள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம். உங்கள் மனதில் குடிகொண்டிருக்கும் அற்புதமான பாடல்களை நீங்கள் பதிவிட்டு நான் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் ஒலித்த பாடல் ஒரு சிறப்பான பாடல், காலத்தால் அழியாத காவிய பாடல். என்ன நன் படத்திலிருந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா இந்த பாடல் வரியில் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது. மிக்க நன்றிகள். மோகனரங்கன் ஐயா எம்ஜிஆரோட காட்சி படத்தை கொடுத்து மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி தலைவர் பாடல் அருமை பாடல், நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு படவேடு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கேன் சகோதரி. நன்றிகள். ஆர்ஜே விஜி சகோதரி தேன்மொழி கேட்ட பாடல் அருமை அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. அது யாரும் இல்லையே சகோதரி, படவேடு பிரியா வீரமணி எம்ஜிஆரோட காட்சி படம் அருமைன்னு ஸ்டிக்கர் போட்டோ கொடுத்துருக்கீங்க, நன்றி. பாரதி சகோதரி தேன்மை சகோதரிக்கு எனது இரண்டாவது அண்ணாவிற்கு பிடித்த பாடல் இது. என் முன் அடிக்கடி இந்த பாடலை பாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றி சகோதரி. ஆர்ஜே விஜி சகோதரி டிஎம்எஸ் குரலில் பாடல், ஆஹா செம சூப்பரான பாடல் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்து இரவின் மடியில் ஈரவழிகள் நிகழ்ச்சிக்கு உத்தமபுத்திரன் படத்திலிருந்து சிவாஜி கணேசன் நடித்த படம் கொடுத்துருக்காரு. பாடல் யாரடி நீ மோகனி கூரடி என் கண்மணி. இந்த பாடல் வரியில் வந்து பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. அந்த பாடலை இப்போது வலம் வருகிறது சபரி இணையதள வானொலியில். இதோ உங்கள் விருப்ப பாடல்

ஒலித்த பாடல் உத்தமபுத்திரன் என்ற படத்திலிருந்து யாரடி நீ மோகினி என்ற பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள், அருமையான பாடல். பாரதி சகோதரி வந்து பொன்னாடை போய்த்துறாங்க, மிக்க நன்றிகள். ருக்மணி அம்மா பாடலை ரசித்து பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கேன், மிக்க நன்றிகள். பாரதி சகோதரி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி, பாரதி சகோதரி எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. அந்த பாப்பா வந்து நல்லா டான்ஸ் ஆடுது, இடுப்பை வளைச்சி ஆனந்தம் அசத்தல் எல்லாமே இருக்குது. ரொம்ப அருமையாக அந்த பாடல் வந்து ரசிச்சிருக்காங்க எல்லாருமே, அருமையான பாடலும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல், இரவின் மடியில் ஈரவிழிகள். அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு வேலூர் அன்பு பிரேமா அவர்கள், நன்றிகள். படம் அவங்க நம்ம ஊர் பொண்ணுங்க

இந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. பாடல் வரி, உன்னை மட்டும் தானே அறிவேனே, இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு அன்பு பிரேமா வேலூர்லேருந்து. அந்த பாடல் எப்படி என்று கேட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த பாடலுக்கான இந்த பாடல் வந்து அவருக்கு வந்து ரொம்ப உயிர், அதாவது ரொம்ப நான் அதிகமாக கேட்குற பாடல் இது. ஏன்னா நண்பர்ன்றதுனால நான் சொல்கிறேன். அவர் வந்து ரிங்டோனே இது தான் வச்சுருக்கார். அவர் கேட்கும்போது இதனுடைய அலாரம் வந்து அடிக்கும்போது அந்த பாடல் முழுமையாக கேட்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பாடல் வந்து அலாரம் வரணு. அந்த பாடலை இப்போது கேட்டு ரசிக்கலாம். அவர்கள் விருப்பத்திற்காக வருகிறது பாடல். பாடல் ஒலிக்க நேரம் 10:59:48. இதோ உன்னை மட்டும் தானே அறிவேன்.

ஒலித்த பாடல் இதுவரை அதிகமாக கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறந்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, மறந்துட்டு இருப்பாங்க இந்த பாடல் வரியை.

இது கேட்காத பாடலாக இருக்கிறது. அவர் மனதை தொட்ட பாடல் இதுதானோ, உன்னை மட்டும் தானே அறிவேனோ, அந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு. ஆனால் அவர் மனதை தொட்ட பாடலாக இருக்கிறது. மிக்க நன்றிகள். ஒலித்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு சொந்தம், அன்பு பிரேமா வேலூர்லேருந்து கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள். மகேஷ் மார்ட் அவர்கள், எனக்கு ஒரு பாடல் உண்டான்னு கேட்டிருக்கீங்க ஐயா. நான் 9 மணிக்கு நான் போஸ்ட்டு போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் முன்னதாகவே நீங்கள் பதிவிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக ஒளிபரப்பு செய்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வசதியாக இருக்கும் எனக்கு, அதாவது பதிவிறக்கம் செய்து அதை கரெக்டாக கொடுத்துட்டு நான் லைவாக நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு சரியாக இருக்கிறது. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். 9 மணிக்கு எப்போவுமே நான் போஸ்ட்டு போட்டுருவேன். நீங்கள் ஒரு 9:30 அந்த மாதிரி கூட நீங்கள் பாடல் பதிவிடுங்க, கண்டிப்பாக உங்கள் பாடல் ஒளிபரப்பாகும். இனிமேல் 9 மணிக்கு பதிவிடுங்க இல்லையா, இன்று உங்கள் பாடல் கண்டிப்பாக, ஏன்னா இது உங்கள் மனதை தொட்ட பாடல் என்பதால் கண்டிப்பாக ஒளிபரப்பு செய்கிறேன், இணைந்திருங்கள். ஆர்ஜே விஜி சகோதரி, இதுவரை கேட்காத அருமையான அழகான பாடல்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சகோதரி, நானே இன்று தான் முதன்முறையாக கேட்குறேன். அந்த பாடல் வரியில் வந்து அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கார் கவிஞர், தெளிவாக. நன்றிகள். பாடலை விரும்பி கேட்டு பதிவு கொடுத்துருக்காரு. உன்னை மட்டும் தானே அறிவேனே, ஜெயச்சந்திரன் சார், வாணி ஜெயராம் அம்மா. இவர் வந்து எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருக்கார் பாருங்கள், ஜெயச்சந்திரன் சார், வாணி அம்மா. எப்போவுமே அந்த பதிவில் மரியாதை நிமித்தமாக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மிக்க நன்றிகள் அன்பு. நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். மகேஷ் மார்ட் நாகர்கோயிலேருந்து பாடல் கேட்டிருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக இணைந்திருங்கள். நான் எப்போவுமே பார்வேர்ட் பண்ணனா நேயர்கள் தயவுசெய்து அந்த பார்வேர்டாண்ட லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பதிவு கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு லைக் நான் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் ஒரு, அது வந்து ஒரு சிம்டம். அங்கே நீங்கள் ஒரு அங்கே தம்ஸ் அப் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இவர் பாடல் கேட்குறாருன்னு. முடிந்தால் ஒளிபரப்புன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இணைஞ்சிருங்க. அனைத்து பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறேன். நான் இப்போது தான் வேலை செய்து கொண்டு முடித்து விட்டு இப்போது தான் வந்தேன்னு சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல. இருந்தாலும் மகிழ்ச்சி. இருந்தாலும் ஒரு நிமிடம் வந்து வானொலிக்காக ஒதுக்கி விட்டு நீங்கள் பதிவு போட்டுருங்க. 11 மணிக்கு மேலே வந்தாலும் என்னுடைய நிகழ்ச்சி வந்து எப்பவும் 11 மணிக்குள்ளே நிகழ்ச்சி எப்பவுமே நிறைவு செஞ்சது கிடையாது. அதனால் நீங்கள் 11 மணிக்கு மேலே கூட வந்து நீங்கள் பாடல் கேட்கலாம். ஏன்னா இன்று சர்வர் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் நான் பாடல் ஒலிபரப்பே 10:20 தான் ப்ளே பண்ணேன் பாடல் நான். அதனால் இன்றைக்கி லேட்டு 20 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. நங்கநல்லூர் கண்ணன் சார், நான் இணைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இணைந்திருங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல் வரும், கடைசி பாடலாக வருகிறது, இணைந்திருங்கள். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் ஆர்ஜே விஜய் சகோதரி தான் கேட்டிருக்காங்க. அபூர்வ ராகங்கள் படத்திலிருந்து 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், அந்த பாடல் வரியில் கேட்டிருக்கீங்க. இதை வருகிற சகோதரி, உங்கள் விருப்ப பாடல் ஒரு அருமையான பாடல், அந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நாமும். இதை வருகிறது உங்கள் விருப்ப பாடல், 10:07 ஒலிக்கிறது. சபரி இணையதள வானொலியில் கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள்.

சபரி இணையதள வானொலியில் ஒலிக்கும் பாடல்கள் அனைத்தும் நேயர்கள் முணுமுணுக்கும் பாடல்களாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒலித்த பாடல் ஒரு சிறப்பான பாடல். ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. அபூர்வ ராகங்கள் படத்திலிருந்து ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டு ரசித்தாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. எனது விருப்ப பாடலை வழங்கிய எனது விருப்ப பாடலை வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் குரலில் பாடலை வழங்கிய படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றிகள் சகோதரி. வந்து ஆனந்தமாக ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க, ரசிச்சிருக்காங்க, நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், வாணி அம்மா பாடிய அழகான அற்புதமான பாடல் சொல்லியிருக்காரு, நன்றிகள். விஜய் சகோதரி பூக்கோத்து கொடுத்து கைத்தட்டிருக்காங்க, நன்றிகள். நங்கநல்லூர் கண்ணனையா ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, வாணி அம்மாவிற்கு தமிழ்தான் முதலில் 1975 இந்த பாடலுக்கு தான் தேசிய விருது கிடைத்தது ஐயா அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், மிக மிக அருமையான பாடல். தேர்வு செய்த ஆர்ஜே விஜய் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள் ஆர்ஜே விஜய் சகோதரி. ஓகே அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து அழகாக ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காரு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏழு சுரங்களுக்கு மூன்று பேர், இந்த பக்கம் இந்த பேர், இந்த பக்கம் மூன்று பேர், ஏழுக்கு கீழே ஒரு ஆள் வச்சுருக்காரு. அருமையான காட்சிப்படம், நன்றிகள். தேன்மொழி சகோதரி இனிமையான பாடல், வாணி அம்மா குரலில் பாடல் சிறப்பு, பாடலில் வரும் ஒவ்வொரு வரிகளும் அருமையான வரிகள், பாடலை தேர்வு செய்த விஜி அன்னைக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சகோதரி, அந்த பாடலெலாம் வந்து இப்போ இருக்கிற பாடகர்கள் பாடுவது மிக மிக கடினம், அது வாணி ஜெயராம் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படும். ஏன்னா அந்த வாணி அம்மா குரல் வந்து எங்கள் ஊர் வேலூர், வேலூரை சேர்ந்தவங்க. ஏன்னா வாணி ஜெயராம் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தில் வந்து இவங்க எட்டாவது, அதாவது ஒரு ஒரு வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது இப்போ குழந்தைங்க பிறந்துட்டால் அந்த வீட்டுக்கே ஆகாது, அதுவும் பெண் பிள்ளை பிறந்தால் எட்டாவது பிறந்தால் அதை திருமணமும் செஞ்சுக்க மாட்டாங்க யாரும், இதுப்பா எட்டாவதா அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த வாணி ஜெயராம் வந்து பிறந்த உடனே சாஸ்திரம் கூட பார்க்குறதுக்கு போகலாம், அது வேண்டாம் வெறுப்பாக, பெண் குழந்தை பிறந்து விட்டது எட்டாவது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அம்மாவை வந்து அந்த மாதிரி ஒரு அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் அவங்க மாதிரி சிறந்த ஒரு பாடகி எல்லா மொழியிலும் 13-14 மொழியில் பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000-35,000 பாடல் அவங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க வாணி அம்மா. அவங்க வந்து ஒரு பேங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பாம்பேயில். அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம், டைம் ஆகிடும், அதனால் பேச முடியல. அவங்க எட்டாவதாக பிறந்து விட்டேன் என்பதற்காக அவங்கள தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பெயரை நிலைநாட்டி சென்று விட்டார் வாணி ஜெயராம் அம்மா. இன்று நம்முடன் இல்லை. அருமையான பாடல் விஜி சகோதரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாரதி சகோதரி வந்து பாட்டு சூப்பர், மனதை தொட்ட பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து நிகழ்ச்சியில் வந்து சில விஷயத்தை, சில கருத்துக்களை வந்து ஒரு சில டைமில் நான் சொல்கிறேன்னா, இது ஒரு சில நேயருக்கு வந்து ஏன் பிடிக்கவில்லை, நான் சொல்லும் காரணங்கள் வந்து சரியில்லையா, இது என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு நேயர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து பேசுனா பிடிக்கல, பாடல் மட்டும் அந்த பதிவு படிச்சுட்டு பாட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்கிறேன், அது நேயர்களுக்கு பிடிச்சிருந்தால் பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லை என்றால் பிடிக்கவில்லைன்னு சொல்லுங்கள். மனசு கஷ்டமெல்லாம் வந்து ஒரு தொகுப்பாளர்கிட்ட பாடல் கேட்டமுன்னா அது வந்து கஷ்டமாக இருக்கும். நான் எதுவும் தவறுதலாக எடுத்துக்கொள்ள மாட்டேன், அது என்னுடைய இயல்பான குணம். உங்கள் மனதில் இருக்கும் கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க, அதனால் அந்த தகவல் வந்து நான் ஏற்றுக்கொள்வது என்னுடைய கடமை. அதனால் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் தளத்தில் பதிவிடலாம் கண்டிப்பாக, நன்றிகள். ஏன்னா அதனால தான் நான் பேசுகிறதில்ல. நேற்று கூட பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நிகழ்ச்சியை எல்லாம், அதாவது பதிவு படிச்சுட்டு அப்படியே டக்குன்னு பாடல் கொடுத்துட்டேன். எனக்கு பேசி கொடுக்கணும்னு ஒரு ஆசை, கவிதை சொல்லணும்னு ஆசை, பொது நல கருத்துக்கள் சொல்லணும்னு ஆசை, இந்த பாடல் பற்றி சொல்லணும்னு ஆசை. பரவாயில்ல, ஒரு 2-4 நிமிஷம் அதிகமானாலும் பரவாயில்லை, சில கருத்துக்களை தெரிஞ்சுக்கங்களேன். இதில் என்ன இருக்குது, எல்லாமே தெரிஞ்சு தாய் வயிற்றில் பிறக்கும் போதோ எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிறோம் கிடையாது, வெளியே வந்த பிறகு தான் எல்லாத்தையும் கற்றுக்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களிடையும் ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து உங்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்தும், அதுதான் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்ல முடியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவன் ஒரு மனிதன் வந்து அது யாருக்குமே பயன்படாத வார்த்தைகளாக இருந்தால் அந்த வார்த்தைகள் பேசுவது தவறான வார்த்தை. பயன்படக்கூடிய வார்த்தைகளாக நான் சொல்கிறேன், சிலதுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை நிச்சயமாக
நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில நேயர்கள் வந்து இன்னொரு நேயர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க, நான் அதிகமாக பேசி நிகழ்ச்சி கொடுக்குற லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாரும் தெரியல எந்த உறவுன்னு, எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்ல விரும்பலை. அதனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு தனிப்பதிவில் கூட நீங்கள் பதிவு போடுங்க, தவறே கிடையாது. என்னுடைய வாட்ஸ்அப் தளத்தில் வந்து நீங்கள் பதிவு கொடுக்கலாம், தளத்தில் போட யோசித்தாலும் வாட்ஸ்அப் தளத்தில் கொடுங்க. மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி பாரதி சகோதரிக்கு வந்துட்டியான்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, நன்றி. மகேஷ் மாட் அவர்கள் வந்து ஒரு காட்சி படம், அது சரியாக தெரியல, டிஸ்பிளே ப்ளே பண்ண, ஆமாம் ப்ளே பண்ண சொல்லுது. விஜய் மேம் சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், சரியான பாடல்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. பாரதி சகோதரி தேன்மொழி சகோதரிக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் பதிவிட்ட அன்பு உள்ளத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல், வணக்கம், சென்னையிலிருந்து பாரதி தனப்பால். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், அதாவது பாடல், என் ஜோடி மஞ்சக்குருவி. இந்த பாடல் வரியில் படம் விக்ரம் என்ற படத்திலிருந்து விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், பாரதி தனப்பால், காவியா ஓவியா இவர்கள் விருப்பத்தில் ஒரு அருமையான பாடல். இதுவும் எனக்கு பிடித்த பாடல். ஆனால் பொதுவாகவே நேயர்களுக்கு பிடித்த பாடல் என்றாலே ஒரு சிறப்பான பாடல்களாக இருக்கிறது. இதுவும் அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் ஒரு அருமையான பாடல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த பாடல் ஒலிபரப்புகிறேன்.

ஒலித்த பாடல், இதுக்கு முன்பு ஒலித்த பாடலும் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைய முடியவில்லை, மன்னிக்க வேண்டும் உறவுகளே. ஒலித்த பாடல் இதற்கு முன்பு ஒலித்த பாடல்

நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு எல்லாமே பதிவு கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு உறவுகளே, அதனால் வந்து நிகழ்ச்சி வந்து நான் கொடுக்க முடியாத ஒரு சூழல், மன்னிக்க வேண்டும். மீதி இருக்கும் பாடல்களை நான் நாளை உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கிறேன். நாளை ஒரு 9:30 நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு. அதனால் இன்று பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன் உறவுகளை. இது பக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் வந்து என்னால் நிகழ்ச்சி கொடுக்க முடியல. அதனால் நாளை ஒளிபரப்பாகாத பாடல்கள் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்து பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.